சுமத்த கோரி அமரதாஸ் பரசிய சித்து சாதுக்கியா சாசன் கோரி அமரதாஸ் பரசிய சித்து சாதுக்கியா சாசன் கோரி அமரதாஸ் பரசிய தியான லஹிய பௌமுக்க கோரி அமரதாஸ் பரசிய போஹம பாத்துக்கு விநாச கோரி அமரதாஸ் பரசிய சித்து சாதுக்கியா சாச கோரி அமரதாஸ் பரசிய தியான லஹிய பௌமுக்க கோரி அமரதாஸ் பரசிய அபௌ லப கௌ சுக்க இக் பின் துகண் ஜோதௌர ஜாஸ் மந்திரமான வஹல ஜால பாபதார்த்த இத்தடே கோரி அமரதாஸ் டிட்ட மிலஹ குரு கே கிரஹ சேவக ஜோ ரஹ குரு கீ ஆக்யா மன மஹ சஹ ஆபஸ் கௌ கர கச்ச ந ஜனாவை ஹர ஹர நாம ஹ்ருதய சத தியாவை மன பேச்சை சத் குரு கே பாஸ் திஸ் சேவக கே காரஜ ராஸ் சேவா கரத ஹோயே நிஹகமி திஸ் கோ ஹோத பராபத் ஸ்வாமி அப்னீ கிருபா ஜிஸ் ஆப் கரே நானக ஸோ சேவக குர் கீ மத் லே லிக கத் நா ஷூட்டியன புலன்ஹார பக்சன்ஹார பக்சல நானக பார உதார சுகஹுடல் குர் சேவிய அஹ்னிஸ் சஹஜ சுபாய தர்சன பரச குரு ஜன்ம மரண துக்க ஹோவை சிபத சமதி நூறு அர் சோ குர்சோ சட்டிய துத டிட்டே சச்சே பாத்ஷா மல ஜனம ஜனம தி கட்டிய சஜ்ஜன சச்சா பாத்ஷாஹ சிர ஷாஹ ஜிஸ் பாஸ் பேட்டியா சோஹிய சபனா தாவே சாஹோ சஜ்ஜ